ஓகேசி லைவ் ஷோ லைவ் ப்ரோக்ராம் நோட்டேஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் குல்குல் அவர்தும் பசுபுல் குசி மாஸ்டர்பதி ப்ரோக்ராம் ஷுகர் ஹெசலேஷி بالکل جی روایت استعمال کے ان شاء اللہ ریزلٹ بتو سی ٹولو تم ملے ویشا